தானிடபகம் அப்படைத கட்டிசனிதரி சனிதப கட்டிசனிதரி சட்டிதபகம் அப்படைத சட்டிசனிதரி.